நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் புலரும் பொழுது. தொடர்வது நந்தனார் திரைப்படத்திற்காக எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஒழித்த பாடல் மன்னன் திரைப்படத்திற்காக கேஜி ஏசுதாஸ் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக வி என் சுந்தரம், எஸ் வரலட்சுமி ஆகியோர் பாடிய பாடல்.

அடுத்ததாக ஒழிக்க வருவது ஷாகுல் ஹமீத், ஸ்வர்ணலதா மனோரமா ஆகியோர் குரல்களில் மே மாதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பார்க்காத கண்ணு என்ன கண்ணு.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் தேனிசை நிகழ்ச்சியின் நிறைவாக எம் முகமதின் குரலில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரி, 8:30 திரைக்கானம், 9:00 அரங்கிசை. யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்வன், 10:20 வேர்ல் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைக்கானம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கதை வழங்குபவர் கே அருணகாந்தி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைக்கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். சௌமியா குமார் அர்ஜுன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம். கரணி மண்டபம் வி முருகன், சின்னகடம்பூர் மோட்டூர் வி வடிவேல் ஆகியோரின் தவில் இசை. இடம்பெறுவது மிஸ்ரஜாதி ஜம்பதாளம். 2:45 திரைக்கானம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம். நடிகர் கிருஷ்ணம் ராஜு அவர்கள் பற்றிய உரை இடம்பெறும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. என் சுபஸ்ரீ, என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்திரா, 7:10 இளைய பாரதம், பிரேக் த செயின்ஸ் வி யாமினி வி சௌமியா ஆகியோரிடையே நடக்கும் கலந்துரையாடல், பவரிங் த ஃபியூச்சர் அவினாஷ் சங்கர் வழங்கும் உரை, பியாண்ட் வேர்ட்ஸ் உரை வழங்குபவர் அபிஷா ஷரல், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைக்கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கே விஷாகே டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைக்கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை.

0: ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: ஏன் சார் பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நூறு.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி இதயம் முரளி திரைப்படத்திற்காக தமன் பாடியுள்ள பாடல்.

0: டிசி திரைப்படத்திற்காக அனிருத் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது திரை இசை. மீண்டும் திரைப்பட பாடல்கள் 8:30 இடம்பெறும். சில நொடிகளில் தொடர்வது ஆத்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: 1,000 to 6,000 rupees to also build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. India-US joint military exercise Youth Abhyas begins at Oli in Uttarakhand and Mahajan Field Firing Range in Rajasthan. New Zealand's parliament passes legislation to implement its free trade agreement with India. And in men's cricket, India beat Afghanistan by 7 wickets in the second T20 international to take unassailable 2-0 lead in the 3-match series. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷவாணி சென்னை FM கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பீமா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் யூ ஜெய் விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.
3: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: நேரம் 8:49 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் இனி ஆதவன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: साथ मैं शक्ति सिंह
1: இன்று யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஷரணாகத வத்சலே, ராகம் கதன குதுகலம், ஆதி தாளம், கல்கட்டா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:30:20. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஆனந்த நடேசா, தோடி ராகம் ரூபகதாளம், ராமசுவாமி சிவன் பாடல்.

அரங்கிசையில் இதுவரை யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 எஃப்எம் கோல்டில் திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கனிமொழி திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் வெலா பாடியுள்ள பாடல்.

0: ஆகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai மற்றும்

0: நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேரம் 10:43, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் இனி 180 திரைப்படத்திற்காக ஆண்ட்ரியா பாடியுள்ள பாடல். ஒன் எயிட்டி திரைப்படத்திற்காக கார்த்திக், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மணி 55 நிமிடம். திரைக்காணத்தில் நிறைவாக லீலை திரைப்படத்திற்காக பென்னி தயால் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 11:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் இனி இவன் வேற மாதிரி திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
1: குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறு போல் உயர்ந்து.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களை, இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் சௌமியா குமார் அர்ஜுன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், கரணி மண்டபம் வி முருகன், சின்ன கடம்பூர், மோட்டூர் வி வடிவேலு ஆகியோரின் தவில் இசை இடம்பெறும்.

இடம்பெறுவது மிஸ்ரஜாதி ஜம்பதாளம். 2:45 திரைக்கான 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். நடிகர் கிருஷ்ணம் ராஜு அவர்கள் பற்றிய உரை இடம்பெறும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் சுபஸ்ரீ, என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டை இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சிரல், 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதத்தில் பிரேக் த செயின்ஸ், வி யாமினி, வி சௌமியா ஆகியோரிடையே நடக்கும் கலந்துரையாடல், பவரிங் த ஃபியூச்சர், அவினாஷ் சங்கர் வழங்கும் உரை, பியாண்ட் வேர்ட்ஸ், உரை வழங்குபவர் அபிஷா ஷரல். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதவும், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சா கா விஷயஹே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி 100.1 FM கோல்டில் திரைகாணம் கேட்கலாம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 12:20:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் இனி சர்வசுந்தரம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: திரைக்கானத்தில் நிறைவாக காவிய தலைவி திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்பம் தெரியாம வேலைக்காரனுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

இடம்பெற்றது திரைகானம். தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை ஹைதராபாத் அஞ்சல்.

நேரம் 12:45 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சியில். இனி என் மனோகரன் வரிகளில் கீதா உமா பாடியுள்ள பாடல்

சௌமியாகுமார் அர்ஜுன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண கண்கூடி வேண்டும் பாபநாசம் சிவன் பாடல், காம்போஜி ராகம், ஆதி தாளம்.

லய விஞ்ஞாசம் நிகழ்ச்சியில் இதுவரை கரணி மண்டபம் வி முருகன், சின்ன கடம்பூர் மோட்டூர் வி வடிவேல் ஆகியோரின் தவிலிசை கேட்டோம்.

நேரம் 2:45. ஆகாஷ்வாணி. திரைகானம் கேட்கலாம். முதலில் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: அறிவாலை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் சிகரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் என் சுபஸ்ரீ, என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம். முதலில் திருவும் கல்வியும் சரசாங்கிராகம், ஆதி தாளம், ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.

நேரம் 5:24. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் என் சுபஸ்ரீ, என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம். தொடர்ந்து சாட்டிலேனி பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் சுபஸ்ரீ, என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் பிரேக் த செயின்ஸ் பி யாமினி வி சௌமியா ஆகியோரிடையே நடக்கும் கலந்துரையாடல், பவரிங் த ஃபியூச்சர் அவினாஷ் சங்கர் வழங்கும் உரை, பியாண்ட் வேர்ட்ஸ் உரை வழங்குபவர் அபிஷா சரல், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷாஹை, 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோட்டிசை, பார்த்தசாரதி அவர்களின் சரோட்டிசை, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், திருக்கழுக்குன்றம் ஏ பி ரவி

சிவசங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை. பாச்சூர் கே ராமமூர்த்தி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட் சவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை. திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கிடாம்பி லக்ஷ்மிகாந்த் அவர்களின் உரை, நிகழ்ச்சி நிரல் நண்பகல் 12:00 திரை கானம் நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து, 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம் நாட்டுப்புற கலைகள், டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் உரை, 3:00 திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, எல் வெங்கட ரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, உரை வழங்குபவர் டி வசுந்த்ரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் அவர்களின் பாட்டு, தி ரெசிபி ஃபார் ஏ ஹெல்த்தி லைஃப் ஏ அத்வைதா வழங்கும் உரை, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஒரு நாள் அவன் மௌத்தர்கன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டான். நான் தெரியும்னு.
1: மௌத்தார்கன் சொல்லி

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், கோவை விமான நிலையத்தில் நாளை தொடங்கி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சிறப்பு சேவை முகாம் குறித்து அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நபார்டு வங்கியின் சார்பில் திறன் மேம்பாட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. கோவை விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நாளை தொடங்கி வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் கோவை விமான நிலைய இயக்குநர் திரு முகமது ஆரிஃப். அவர் பேசுகையில்,
2: Our core operations revolve around four key points, and those four key points we call it 4S. First is seva, second is sahyog, third is swachhata, and fourth is service with a smile. These are the four key points around which our service revolves. But at the same time, in order to ensure these things, we have to make sure that the services which we are imparting and which we are providing or rendering to our passengers are safe and secure. So safety and security also happens to be the pillar of the aviation sector, which is among one of the service sectors, and more or less it is similar to hospitality sector. We are committed to ensure that under any circumstances, we have to provide best service to our team passengers, team customers or team visitors we can say, and we are taking continuous efforts, and on day to day basis we are working that how the service level, service quality, smoothness, comfort, dignity aspect can be improvised, can be improved. So for those things we are continuously endeavoring, we are committed. But in order to put special emphasis, we observe every year few events, or we organize certain set of activities to reiterate, to reaffirm or to reinforce our such commitments. So in the same series, last year also we organized some events. This year, in the same series, to exhibit our same level of commitment and dedication, the Government of India and our Ministry of Civil Aviation has decided to observe Yatri Seva Abhiyan, which is going to be a 24 days event, and it will commence on 17th September and it will last on 10th October 2026. This is the event which we are going to observe, and lot of activities we are going to undertake, and each and every day which will form the part of 24 days this exclusive campaign, we have identified certain activities. And the major activities I would like to mention, what are those activities which we have planned, which we have decided to undertake during this 24 days mega event. Our first activity will be passenger facilitation and service quality. Then a dedicated day will be there for cleanliness and swachhata drive. In our airport premises, wherever we find that there is requirement of cleanliness or swachhata is not up to the mark, so we will undertake a special cleanliness drive on a particular day. Then various other days will be dedicated

0: டு ஒன் பர்டிகுலர் தீம் ஆர் ஒன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் டாபிக் வி கேன் சே. ஸோ இம்பார்ட்டண்ட் தீம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஐ எம் ஜஸ்ட் டெலிங் யூ. ஒன் டே வி வில் டெடிகேட் டுவர்ட்ஸ் தி ஈஸ் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு PRM. PRM மீன்ஸ் பர்சன் வித் ரிடியூஸ்ட் மொபிலிட்டி. இட் இன்க்ளூட்ஸ் திவ்யாங்ஜன், இட் இன்க்ளூட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் ப்ரெக்னென்ட் உமன், இட் இன்க்ளூட்ஸ் children, it includes women with children, it includes senior citizens likewise. For those passengers, we use a collective term which is called PRM. So one day, we will undertake a comprehensive exercise to ensure that we provide our best facilities to the PRM. Like, there should be dedicated pick-up and drop point for the PRM passengers. There should be proper wheelchair arrangement. There should be proper ramp, dedicated sitting area. If you would have traveled through our airport, you will find that we are having dedicated sitting area earmarked for PRM. Dedicated toilets are there. Dedicated cash counter is there from where you can get your boarding pass. Dedicated water fountain is also there. So we have to conduct a comprehensive audit towards PRM amenities. Whether the services provided to PRM is up to the mark or is there any deficiency. If those deficiencies are there, we will try to find out those gaps and we will fulfill those gaps also. So one day will be dedicated to PRM. Then passenger information and wayfinding and FIDs. As a first-time flyer, whenever you are coming to a particular airport and you start your journey, the signages and wayfinding and FIDs play a very, very important role. Though we have made all these arrangements, but still we will revisit on a particular day and we will try to assess, is there any lacuna or is there any missing signage or wayfinding or FIDs, a passenger who is unfamiliar with our airport.
1: காஞ்சிபுரத்தில் நபார்ட் வங்கியின் சார்பில் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகளிருக்கான ஓட்டுநர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் கூடுதல் பதிவாளர் மற்றும் மேலாண் இயக்குநர் திருமதி ஏ கே சிவமலர் அவர்களுடன் வேளாண் கடன் வழங்கலை வலுப்படுத்துதல், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் வழங்கலை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கான டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துதல் ஆகிய அம்சங்கள் குறித்து தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் துணை நிர்வாக இயக்குநர் ராகேஷ் காஷ்யப் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியின் போது ஹேண்ட் இன் ஹேண்ட் அகாடமி மூலம் செயல்படுத்தப்படும் நபார்டு வங்கியின் திறன் மேம்பாட்டு திட்டம், இ ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி பயனாளிகளுக்கு கடன் அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டன. இக்கடன்கள் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து வழங்கப்பட்டன. இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில்,
3: என் பேர் கிருத்திகா, நாங்க காஞ்சிபுரத்திலிருந்து பேசுறோம். நபார்டும் ஆடினடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங். அது நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். அது மூலமா இப்ப ஆட்டோ வாங்க போறோம். வாங்கிட்டு அடுத்தது நாங்க ஓட்ட போறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காக உதவி பண்ண ஹாண்டிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
4: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துல இருந்து ஆட்டோ ஓட்டத்துக்கோசம் வந்திருக்கேன். ஆண்டன் மூலயமா நான் காரும் கடுத்து விட்டாங்க, ஆட்டோவும் கத்துக்கணும், பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நாங்க எல்லாமே வாங்கிட்டோம். அடுத்தது ஆட்டோ வாங்கறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நாங்க ஆட்டோ கண்டிப்பா நல்ல முறையில ஓட்டுவோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆண்டன், அப்புறம் மத்திய அரசு, அப்புறமேட்டு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
5: சுஜாதா, ஹேண்ட் ஹேண்ட் மூலமா இ ஆட்டோக்கு ட்ரைனிங், 45 நாள் ட்ரைனிங் நல்லபடியா முடிச்சிட்டோம். ஹேண்ட் ஹேண்டுக்கும் நபார்டுக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரது முன்னேற்றத்தையும் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்கள் பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சர்வதேச ஓசோன் தினத்தையொட்டி மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் தலைமுறையினருக்காக ஆரோக்கியமான பசுமையான பூமியை உருவாக்கும் வகையில் பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதில் உலகம் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கொண்டாடுவோம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் நாட்டின் பயணிகள் வாகன விற்பனை 439,000 இருசக்கர வாகனங்களின் விற்பனை 2,00,000 தாண்டி சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஈஷ்ரம் என்சிஎஸ் மற்றும் ஷ்ரம் சுவிதா போர்ட்டல் 2.0க்கான புதுமையான யோசனைகளை இனோவேட்டிங் இந்தியா .mygov.in என்ற இணையதளம் மூலம் வரும் 18ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் முதல் 5 சிறந்த யோசனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக இசையில் ஈடு இணையற்றவராக திகழ்ந்த பாரத ரத்னா MS சுப்புலட்சுமியின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அவர் தொடர்பான காணொலி பதிவை வெளியிட்டு நினைவு கூர்ந்துள்ளது.

0: திரு நரேந்திர மோடி மகள் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாயும் 2 மகள்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அரசு வழங்குவதாக கூறுவது போன்று ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிரப்பட்டு வரும் காணொலி பதிவு முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுபோன்று எந்தவொரு அறிவிப்பையும் மத்திய அரசோ பிரதமர் திரு நரேந்திர மோடியோ அறிவிக்கவில்லை என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அரசின் தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கூட்டணி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திற்காக லக்ஷ்மிகாந்த் எம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:30. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாஸ்க் திரைப்படத்திற்காக ஆண்டனி தாசன் சுப்லாஷினி பாடியிருக்கும் பாடல்.

ஹலோ ஹலோ ஹலோ, 30 மினிட்ஸ் ஆன் த டாட் பாஸ் 10. யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் கோல்ட் ஆன் 100.1. வெல்கம் டு எம் டைம் வித் மீ ஷிஃபாலி. For the next 30 minutes, we're going to be indulging in some amazing English and Western music tunes. In case if you have a song request, head on to tinyurl.com/airmysong. Fill out that form and send it in and we will play music that you want to listen to. And on that note, let's roll out the first song of the evening. Here comes Pitbull with Jennifer Lopez. This one is called We Are One, Ole Ola. I hope you enjoy this.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:37:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. தொடர்வது திரைகானம். முதலில் சவாலே சமாளி படத்திற்காக பேசும் சீலா.

காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது உங்கதி நல்லாலே. நான் வந்ததை சொல்லாதே, என்னை கண்டதை சொல்லாதே.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று பாட்ஷா மற்றும் எல்லாமே என் ராசாதான் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக கே ஜே ஜெயசாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் தேவாவின் இசையில்.

நேரம் 2:16 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரையிருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

நேரம் 2:22. ராகமாய் தாழமாய் எழுசை கீதமாய் உலாந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல் காத்திருக்கிறது.

நேரம் 2:28. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் காத்திருக்கிறது.

நேரம் 2:34 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் குரல்களில்

இதுவரை பாட்ஷா திரைப்படத்திற்காக சில பாடல்கள் வந்து சென்றன நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். அடுத்ததாக இளையராஜா இசையமைத்து பாடியிருக்கின்றார், உடன் பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி. எல்லாமே என் ராசாதான் பாடல் உலாவரும் நேரம் 2:41.

இனிமையான கானங்களின் அணிவகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்கிருக்கும் அடுத்த பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:47.

இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:57 நிமிடம். நெஞ்சம் மறப்பதில்லையின் நிறைவான கானம் வடிவேலு குரலில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பாட்ஷா மற்றும் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் வந்து சென்றன. பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோதிசை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பார்த்தோ சரோதி அவர்களின் சரோதிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தோ சரோத்தி அவர்களின் சரோதிசை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். இந்த நிகழ்ச்சியில் உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோதிசை கேட்டோம், மற்றும் பர்தோ சரோதி அவர்களின் சரோதிசையும் ஒலிக்க கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் ஏ.பி. ரவிசங்கர் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்கலாம், பாச்சூர் கே. ராமமூர்த்தி அவர்கள் தவில். முதலில் கமலாட்சி வர்ணம் எனத் தொடங்கும் காம்போஜி ராகத்தில் அமைந்த பாடல் மிஸ்டர் ஜம்பத்தாளம் குன்னக்குடி கிருஷ்ணய்யர் இயற்றியது.

அடுத்ததாக வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த நீயே கதி எனத் தொடங்கும் பாடல் ஆதிதாளம் சிதம்பரம் ஸ்வர்ண வெங்கடேச தீட்சிதர் இயற்றியது.

நிறைவாக கீரவாணி ராகத்தில் அமைந்த சாமகான பிரியகரம் எனத் தொடங்கும் பாடல் மிஸ்டர் சாபு தாளம், குரு சுரஜானந்தா பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் ஏ பி ரவிசங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். பாச்சூர் கே ராமமூர்த்தி அவர்கள் தவில்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படிப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக SP ஷைலஜா குரலில் வெற்றி விநாயகர் திரைப்பட பாடல்.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடியது.
1: சகனோ புனக்தோ சகவீரியம் கரவாவஹை.

நாசி சகரி கம கம கம ஸ்ரீகா சரி நிறுதரி தனி தனி பபனி சகரிதா சரி மகரி தனி தனி பாபா பனி பசாரி சரி மகரி தனி பாபா பனி சகரிசா சரி நிதரி சரி புகரி தனி தனி பனிசா

0: பரிதா சரிகரி தனிதனி பம பரிதா இதக சக சகமகம மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி.
1: நேரம் 5:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிந்து பைரவர் திரைப்படத்திற்காக டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் பாடியது.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதி.

பன்னிப்பம்மாரி சரி சம சபசனி மகா கணபதி. பரிசரிசனி பாம சரி கம கணபதி பனச ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.

நேரம் 5:25. இனிமையான கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்த கானம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது, திரைப்படம் தேவியின் திருவிளையாடல்.